0: Senthil Balaji and several others are directly involved in this.
1: காவல்துறை அவருடைய விசாரணையை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் கைது செய்யப்படுறாங்க அது காவல்துறை தெரிவிப்பாங்க.
0: Police have initiated the investigation.
1: ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள்
0: and soon others will be arrested. Those involved will definitely face punishment.
1: என்ன சொல்லிருக்காரு?
2: ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணா வந்து பிரச்சாரம் பண்றாங்க.
1: அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல இல்ல இல்ல உள்ள பேச்சுவார்த்தை
0: என்னன்னா,
1: கேட்டு பாருங்க. அதாவது யாரும் யாரையும் இங்க யாரும் யாரும் யாரிடமும் இங்க இங்க வந்து
0: யாரையும்
1: அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யாருக்கு பயணிக்க வேண்டும்?
0: Nobody tried to pull anyone else here.
1: திமுக உடைய சின்னதுல ஜெயிச்சாங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க?
0: MDMK wanted to travel with us.
1: அவங்களோட கட்சியில இருக்கணும். அத நாங்க என்ன சொல்றது?
0: So for now, how can MDMK travel with us as their MLAs are one in Rising Sun symbol?
1: மாத்தியும் கூட கட்சியாக நாங்க வந்து பயணிக்கிறது என்ன தப்பு?
0: There is nothing wrong in as a party with MDMK TVK traveling together.
1: ஒரு ஒரு சாதாரண விஷயம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம், நான் ஐடி கார்டுலாம் யாரும் கொடுக்க, நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து அவங்கள உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் பல வருஷம் அந்த கட்சியில் பயணித்தவர்கள், 3 பீரியட் எம்எல்ஏ இருந்தவங்க,
0: அவுட் ஆஃப் இமோஷன் somebody is resigning.
1: ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா?
0: After being in the party for so long.
1: இருபத்தி ஏழு பேர் வெளியே போனாங்கல்ல.
0: 27 people have left so far.
1: பிரச்சனை இருக்கு இப்போவும்.
3: Tamil Nadu Minister C.T. Nirmal Kumar is claiming and how he's saying that those responsible will not be spared.
0: Certainly, Suresha, it looks like Nirmal Kumar is completely emotional for what has happened. He's asking how can DMK go ahead and decide to make Edappadi K. Palaniswamy as a chief minister. Edappadi K. Palaniswamy, who went along with BJP and formed the alliance. So this is a question that Nirmal Kumar is putting, and he is blaming DMK for this particular issue right now. He says that this is the reason now DMK has come to an end. These are the words of Nirmal Kumar minister, Suresha, and not just that, Nirmal Kumar claims that VCK, Congress Party and Communist Party actually travelled with DMK to, and right now imagine how they would accept such a decision by DMK, and that is why they decided to quit the alliance and they are with this particular TVK alliance over here. And then he talks about this particular issue of money being offered to an MLA. We put forward the question as to how many MLAs were, offered such money. Very clearly he says that several complaints have been received, of which one, they have total evidence of communication talks being held over offering 35 crores to one particular MLA, and police will definitely go ahead and in the near future more arrests will be made over here. But Nirmal Kumar, very clearly, it's a kind of an we can say that an allegation or sarcasm by which he says that instead of DMK acting in such kind of ways, they should, MK Stalin should go ahead and train his son Udayanidhi Stalin. That is the kind of accusation now Nirmal Kumar is placing forward, Suresha.
3: All right, Pramod, many thanks for getting us those details. At the moment, we leave it here. We'll continue to track every development very closely. Moving on, even as India-Pakistan tensions remain high, a group of 117 prominent citizens from India and Pakistan have appealed to Prime Minister Modi and Pakistan Prime Minister Shehbaz Sharif to revive dialogue and normalize bilateral ties. The open letter issued by the Center for Peace and Progress has been signed by 61 people from India and 56 people from Pakistan. Among the Indian signatories are National Conference Chief Farooq Abdullah, PDP leader Mehbooba Mufti, RJD MP Manoj Jha, former diplomat and Congress leader Manishankar Iyer, former RAW Chief A.S. Dulat and former TMC Minister Humayun Kabir. The letter calls for restoring full diplomatic relations, reinstating high commissioners in New Delhi and Islamabad, resuming normal visa services and reopening structured bilateral dialogue. It also advocates discussions on all outstanding issues, including Jammu and Kashmir, reopening of the Attari-Wagha border for trade, resuming cross-border transport.